0: This is Ragam T47 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். என் நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்புகளுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிக்கில் ஆர் பாஸ்கரன் அவர்கள் வயலின், மெட்ராஸ் ஏ கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கடம், மெட்ராஸ் ஆர் வி பக்கிரிசாமி அவர்கள் மோர்சிங். முதலில் தும்பிக்கையானின் துணை வேண்டுவோம் என தொடங்கும் இளைய கம்பன் இயற்றிய பாடல். ராகம் மோகனம், ஆதிதாளம்.

அடுத்து நெமிலி எழில்மணி இயற்றிய குமரன் குரல் கொடுத்தான் என தொடங்கும் பாடல். கரகரப்பியா ராகம், ரூபக தாளம்.

0: நிறைவாக ஒரு தரம் சரவண பவ என்று என தொடங்கும் விருத்தம் ராகமாலிகா.
1: ஒரு தரம் சரவண பவ என்று உரைப்பவர் குலத்

0: இதுவரை டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

யூ ஹாவ் ஜஸ்ட் ஹார்ட் டு எஸ்வாதி திருநாள் கிருதி சரசு ஜனாபமுராரே என்றாக் தோடி செற்று மிஸ்ர சாபுத்தாள். மீரிந்த வரைக்கும் சர் ஜனாபமுராரே தோடி ராகம் மிஸ்ர சாபுத்தாளம் ஸ்வாதி திருநாள் கிருதி விண்ணாரும் ராகம் 24/7 எனி டைம் இண்டியன் மியூசிக். In today's Carnatic Classical Music Program, we have heard to Veena recital by Sri K.S. Govindarajan, supported on Mrudangam by Sri K. Sadguru Charan. This program came to you from the studios of All India Radio Vijayawada for Ragam 24/7, anytime Indian music. Ragam, Nirantara Bharatiya Sangeeta Sravanti.

0: சந்திரம் பஜ மானசா அசாவேரி ராகம் மட்யதாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
1: You will now listen to a composition of Muthuswami Dikshitar, சந்திரம் பஜ மானசா, in ராக் அசாவேரி, செட்டு மட்யதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் என் நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஎச்சில் உங்களுக்காக லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலினிசை கேட்கலாம். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் சொந்த சாகித்யம் தேவ மனோகரி ராகத்தில் அமைந்த வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a violin recital by Lalgudi Vijayalakshmi. She is accompanied on the Mridangam by Ramaya Vittal and on the Gam by Vaikam R. Gopalakrishnan. She begins with a Varnam, her own composition, in Rag Deva Manohari set to Aditaal.

0: லால்குடி விஜயலட்சுமி அவர்கள் வழங்கியுள்ள வயலின் இசையில் அடுத்து ஈசபாகிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் இசபாஹிமாம் இன்ரா கல்யாணி செற்று ரூபகம் தாள காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இந்திய இசையை வழங்கி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், தொடர்ந்து கன்னட கவுள ராகத்தில் அமைந்த ஓர ஜூப்பு என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தி ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a violin recital by Lalgudi Vijayalakshmi. She is accompanied on the mirdangam by Ramaya Vittal and the gattam by Vaikam R. Gopalakrishnan. She continues with Ora Jupu in Ra Kannada Gaulai, set to Aditaal, a composition by Thyagarajar.

0: கடைக்கண் வைத்தன்னை ஆளம்மா ராமசாமி சிவன் பாடல் பேகடா ராகம் மிஸ்டர் சாப்புதாளம்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் கடைக்கண் வைத்தன்னை ஆளம்மா இன் பேகடா செட் டு மிஸ்டர் சாப்புதாள், அ காம்போசிஷன் பை ராமசாமி சிவன்.

0: லால்குடி விஜயலட்சுமி அவர்கள் வழங்கியுள்ள வயலின் இசையில் நிறைவாக விஜாவந்தி ராகில்லானா லால்குடி ஜி ஜெயராமன் ஏற்றியது ஆதித்தாளம்.
1: லால்குடி விஜயலட்சுமி கன்க்ளூட்ஸ் ஹர் வயலின் ரிசைட்டல் வித் தில்லானா, அ காம்போசிஷன் பை லால்குடி ஜி ஜெயராமன் இன் ராக் த்விஜாவந்தி செட் டு ஆதித்தாளம்.

0: ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். ராமையா விட்டல் அவர்கள் தங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. எந்நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஎச் உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a violin recital by Lalgudi Vijayalakshmi. She was accompanied on the Mridangam by Ramaiah Vittal and on the Gattam by Vaikam R. Gopalakrishnan. This program was contributed by All India Radio Chennai. Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a Nagaswaram recital by Pandanallur Shri P. V. Kalidas. Nigashil Todakamaha, Paramapurusha, Swadithirunal Sahityam, Vasanta Ragam Adithalam. The concert begins with Paramapurusha, composed by Swadithirunal in Rag Vasanta, set to Adithal.

இனி நீதயராதா தியாகராஜர் கீர்த்தனை, வசந்த பைரவி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு நீதயராதா, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா, இன் ராக் வசந்த பைரவி, செட்டுத்தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை. திஸ் இஸ் ராகம் 24x7, an exclusive Indian classical music channel. You are listening to a Nagaswaram recital by பந்தநல்லூர் ஸ்ரீ பி வி காளிதாஸ். இனி நீத்து சரணமுலே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சிமேந்திர மத்தியமம், மிஸ்ர சாப்பு தாளம். Listen now to Neetu Charanamule, composed by Saint Tyagaraja, in Raag Simhendra Madhyamam, set to Misra Chapu Thaal.

நேயர்கள் இதுவரை கேட்டது பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சி. ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை பந்தநல்லூர் ஸ்ரீ பி வி காளிதாஸ். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 an exclusive Indian classical music channel.